0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Sand Tunes with Akshay and Vidya.

ஹோம் எஃப்எம் பிரசன்ஸ் தமிழ் சாங் ஆஃப் தி ஆர். தமிழ் பாட்டு கேட்கலாமா? பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.

0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: கடமடியில் கமலதளம் நட நடந்தால் புலரி மழா. கடமடியில் கமலதளம் கவிழினையில் செந்தூரன் நட நடந்தால் புலரி மழா பூஞ்சொடியில்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: You are listening to Back to Home with Asif. Asif.
2: அப்ப குட்டா தொப்பிக்காரா எப்ப கல்யாணம்?
3: மகர மாசத்தி வேலி கட்டி டப்ப கல்யாணம்.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய். You are listening to Back to Home with Asif.

ஆடு பாத்தியாடு, யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு பேசாசி.